வானொலி நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி, நேரம் 7 மணி. 94.95.6 மற்றும் 98.2 MHz அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலி மொரிஷஸ் வழங்கும் தேனிசை அரங்கம் எனும் நிகழ்ச்சி. காலை 8 மணி வரை இனிய பாடல்கள், நல்ல சிந்தனைகள், ராசி பலன்கள் மற்றும் அன்பான பாடல்கள் அர்ப்பணிப்புகளுடன் நேரலையில் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பு புவனேஸ்வரி. இந்த புதிய நாளில் அனைவருடைய வாழ்விலும் நிம்மதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வெற்றி நிறைந்திருக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்தித்து நிகழ்ச்சியின் முதல் பக்தி பாடலை கேட்போமாக.

அன்பான நேயர்களே, சனிக்கிழமை காலையின் இனிமையான அமைதியில் ஒரு கையில் தேநீர், மனதில் மகிழ்ச்சி, செவிகளில் தேனிசை, இந்த அழகிய காலை வேளையை மேலும் இனிமையாக்க இசை புயல் ஏஆர் ரஹ்மானின் இசையில் உங்கள் செவிகளையும் இதயங்களையும் வருட வருகிறது அழகிய பாடல் சிநேகிதனே. சிநேகிதனே இசையோடு இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள்.

அடுத்த பாடலை ரோஸில் ஊரைச் சேர்ந்த அக்கா லோஷினி சுப்பையா பத்தன் பிறந்த நாளையொட்டி அம்மா சுந்தரி தன்வின் வனிசா மிடகா தஷனா மிகா அழகன் அவிஷா கேவலன் கே விஷன் கேஷலா அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.

வானொலி நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனி சேரங்கம் எனும் நிகழ்ச்சி. நேற்று தம் பிறந்த நாளை கொண்டாடிய சுவேந்திரா, இத்தாலி ஊரைச் சேர்ந்த சுவேந்திரா அவர்களுக்கு, மாமே ராஜு லெஸ்காலிய ஊரைச் சேர்ந்த மாமே ராஜு, நாய்கன் குமிலா தேவி, தஷினி ரோகேசன், ஆதவன் அம்மாய் நாகி அவர்கள் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். மேலும் அடுத்த பாடல் பிருந்தா சின்னசாமி, அப்பா கெவின் சின்னசாமி பிறந்த நாளை ஒட்டி வலவன் மற்றும் குனியன் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். அடுத்த பாடல் உங்களுக்காக மான்குட்டியே.

வானொலி நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனிசை அரங்கமெனும் நிகழ்ச்சி. அமிச்சை ஊரை வசித்து வரும் வீரன் மற்றும் வனேசா கனகசபை திருமண நினைவு நாள் விழாவையொட்டி ஒரு பாடல் கேட்டுள்ளார்கள். மகன் தமிழன், தமிழ் இனியன், மருமகள் பத்மஸ்ரீ, மகள் இனிமை, மருமகன் ஜேசன், அம்மா சவித், மாமியார் தங்கச்சி, அண்ணன் சந்திரன், அக்கா ஃபிஃபி, மனிதா, சஞ்சீவன், ஜெசன், சந்தி, கெசிலா, மங்கை, அருள்வாமி, மாலினி, சோமசேகரன், சோழன், செந்தாமரை, கனக் சபி, பெமால் போயின் குடும்பத்தார் அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். நேயர்களே, அதிகாலையில் மலரும் பவள மல்லியின் நறுமணத்தை போல உங்கள் சனிக்கிழமை காலையை இனிமையாக்க வருகிறது அடுத்த பாடல். பவள மல்லிப்பூவை தேனிசையோடு இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள்.

உங்களை சூரியன் நம்பிக்கையை தரட்டும், இனிய இசை மன நிறைவை தரட்டும். அடுத்த பாடல் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். எல்விச்சா ஊரை சேர்ந்த அகுலன் எழிலின் திருமண நாளை முன்னிட்டு அடுத்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். மறு வார்த்தை கேட்டு மகிழுங்கள்.

இன்றைய ராசி பலன். மேஷம் உற்சாகம், ரிஷபம் நன்மை, மிதுனம் மாற்றம், கடகம் நிம்மதி, சிம்மம் பாராட்டு, கன்னி முயற்சி, துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் வாய்ப்பு, தனுசு வெற்றி, மகரம் நம்பிக்கை, கும்பம் புதுமை, மீனம் அன்பு. இவை பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே. தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பான நாளாக அமையும். அடுத்த பாடல் வாக்வா ஊரை சேர்ந்த அம்மா இந்திரா சுக்கலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு மகன் ருபன், திவி, கோமலா, வாசன், கவிஞன், புலகன் மற்றும் சுனிதா விகாசாமி அடுத்த பாடலை கேட்டுள்ளார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் அடுத்த பாடல் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம்.

சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துணி கூட சூட சூட கிடக்கிற கிரகிட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி.

வானொலி நேயர்களே, தேனிசை அரங்கம் எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இந்நாள் நன்னாளாக அமைய எமது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.